மல ஜனம ஜனமதி கட்டிய சஜ்ஜன சச்சாபாதி சாஹு சிரசாஹாத சாஹு ஜிஸ் பாஸ் பஹட்டியா சோஹிய சாவனாதா வேசாஹு சஜ்ஜன சச்சாபாதி சாஹு சிரசாஹாத சாஹு ஜிஸ் பாஸ் பஹட்டியா சோஹிய சாவனாதா வேசாஹு. சத்நாம ஸ்ரீ வாஹேகுரு சாஹிப் ஜீ. சலோகோ